0: வீட்டில் வீணாகும் தேங்காய் சிரட்டைகள் மற்றும் மட்டைகள் வெளிநாட்டு செலாவணியை பெற்றுத்தரும் முக்கிய மூலப்பொருட்களாகும். எனவே வீட்டில் வீணாகும் தேங்காய் சிரட்டைகள் மற்றும் மட்டைகளை வீடுகளுக்கு வரும் தேங்காய் சிரட்டைகளை சேகரிக்கும் நபர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு அல்லது அது சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கி பணத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள். இதனால் நாட்டிற்கும் லாபம், சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு. தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் செய்தி.
1: இயற்கையின் சுவை நவீன தொழில்நுட்பத்தில் சிலோன் மஷ்ரூம், சத்தும் சுவையும் நிறைந்த காளான், காளான் அச்சாறு, சில்லி பேஸ்ட், வறுவல், சீஸ் கட்லட், ரோல்ஸ் என பல சுவையான தயாரிப்புகள். பிம்மல் பிளான்டேஷன், இயற்கை உணவின் புதிய தேர்வு.
2: அதிகமான தூரம் முன்புற மற்றும் பின்புற டிஸ்பிளே உட்பட சிறப்பம்சங்கள் பல. ஐமா ஜென்னி பை லிபர்டி அல்ட்ராலித்தியம் டெலிசோனிக் மொபிலிட்டியிடம் இருந்து
3: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது. அம்ரிதா, மனதெல்லாம் நிறையட்டும் நறுமணத்தா.
4: தலைமுறை தலைமுறையாக உங்களை பலப்படுத்தினோம். சுவர்களுக்குள் மறைந்திருந்த எமது தரத்தை உங்கள் உயிராக நம்பினீர்கள். இன்று புதிய தொழில்நுட்பம் மற்றும் உயர்ந்த தரத்துடன் டீ காபி தேசிய பாதுகாப்பு கலனி ஃபாஷில் பர்பிள் வயர் இப்போது சந்தையில்.
5: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், சைபர் 1137728.
6: வெளிநாட்டு செய்திகள்.
7: நேபாள திபெத் எல்லையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குதல், காணாமல் போனவர்களை தேடுதல் உள்ளிட்ட முக்கிய பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி சுமார் 1200 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4200 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக நேபாள அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையில் 12,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு தரமைது புலமை பரிசில் கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தரம் மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் ஆகிய பரீட்சைகளில் சிறந்த சித்தியை பெறும் மாணவர்களுக்காக வருடாந்த கல்வி புலமை பரிசல்கள் மற்றும் நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய பின்னர் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் சுயதொழில் அல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள விசேட குறைந்த வட்டி வீத வங்கிக் கடன் திட்டங்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் வழங்கப்படுகின்றன. பணியகத்தில் பதிவு செய்த குறைந்த வருமானம் பெறும் அல்லது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக வீடமைப்பு மானியங்கள் மற்றும் ஏனைய உதவிகளும் வழங்கப்படுகின்றன.
8: கனவு மேப்பட
9: கனவு மேப்பட
8: வழங்கியது.
10: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
11: போட்டின் மின்கட்டமைப்பின் திருத்த வேலைகளை மேற்கொள்ளும் போது மின் விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறான மின் விபத்துகளை குறைப்பதற்கு அது தொடர்பில் விழிப்புடன் இருப்பதோடு தகமை மற்றும் அனுபவம் மிக்க மின்சார தொழில்நுட்பவியலாளர்களின் உதவியை பெற்றுக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும்.
7: நீங்கள் ஒருபோதும் வீட்டின் மின்கட்டமைப்பில் திருத்த வேலைகளை செய்ய முற்படுவது ஆபத்தானது. ஏனெனில் அவ்வாறான ஒரு வேலையை செய்யும் போது தகைமை மற்றும் அனுபவம் மிக்க மின்சார தொழில்நுட்பவியலாளரின் உதவி பெற்று அதனை செய்து கொள்ளவே நாம் எப்போதும் முனைய வேண்டும். இல்லையெனில் அவ்வாறான செயற்பாட்டின் போது நீங்கள் மின் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுகிறது.
12: அழகன், முருகன், தாரகன், சிங்கமுகன், சூரபத்மநாதியர்களை அழகன் முருகன் சம்ஹரித்ததன் பின்னர் வெஞ்சினம் தணிந்த தலைமை திருத்தணிகை, வெற்றிவேலும் வேலவனும் சீத்தம் தணிந்து சாந்தமணிந்த தலமாக திருத்தணிகை விளங்குகிறது. வள்ளி தாயினை சொந்தமாக்க பெருவிருப்பு கொண்ட கந்த கடவுள் கணேசனின் உதவியை நாடிய திருத்தலமாகவும் திருத்தணிகை சிறப்பு பெறுகிறது. ஆதலால் திருத்தணிகை பிள்ளையார் ஆபத் சகாய விநாயகர் என போற்றப்படுகிறார். தெய்வயானை தாயுடனும் வள்ளியம்மையுடனும் வெவ்வேறான சந்நிதிகளில் அப்பன் அழகன் முருகன் அருள் புரியும் தலமாகவும் திருத்தணி திகழ்கிறது. அழகன் முருகனை மாமன் விஷ்ணு வணங்கி தாரகாசுர யுத்தத்தில் கவரப்பட்ட சங்கு சக்கரத்தை திருத்தணியில் மீளப்பெற்று அங்கு விஷ்ணு தீர்த்தத்தை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ அகஸ்தியர் பூஜித்த தலமாகவும் பிரம்மன் வழிபட்ட ஆலயமாகவும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு திருத்தணி பக்திமணம்

0: அழகன் முருகன்.
1: ரன் சுரக்ஷா ஒரு வீதமற்ற மிக குறைந்த வட்டி வீதத்தில் 15 மாதங்கள் வரை திரும்ப செலுத்தும் வசதி.
2: வனிலா பயிற்சியின் முன்னோடிகளாக உலக நாடுகளுக்கு வனிலாவை ஏற்றுமதி செய்யும் நம்மவர்களின் முயற்சியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. கோல்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ், இலக்கம் 567 கீழ் 2C கிங்ஸ் சிட்டி ஸ்கொயர், வைத்தியசாலை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் கால் பதித்துள்ளது.
3: ஏசியா செட் கொண்டு வரும் தங்க பாதுகாப்பு தங்க கடன் சேவையில் தற்போது இலங்கையிலேயே குறைந்த ஒரு வீத வட்டி. பண அவசரத்திற்கு தங்க நகைகளை தெரியாத இடங்களில் வைக்காதீர்கள். முத்தூட் நிறுவனத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு பங்காளர் ஏசியா அசெட் ஃபைனான்ஸ். நாடு முழுவதும் 120 மேற்பட்ட கிளைகள் உள்ளதால் உங்களுக்கும் உங்களுடைய தங்க கடன் சேவைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும். அது மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்வோரை வரும் கையோடு அனுப்புவதும் இல்லை. மாதாந்த சீட்டெழுப்பில் கையடக்க தொலைபேசிகள், ரைஸ் குக்கர் மற்றும் 1 மில்லியன் ரூபாய் பெறுவதையான பரிசுகளை உங்களுக்கு வெல்ல முடியும். இப்பொழுதே 13.69 அழையுங்கள்.
4: அலங்காரக்கந்தனின் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் பழனி நியூஸ் பஸ்டின் விசேட கலையகம், 426 பருத்தித்துறை வீதி நல்லூரில் பாரதியார் சிலைக்கு அருகில் செப்டம்பர் 7 முதல் 9 வரை 6 படை வீடுகளின் திருவருட்பிரசாதம், நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை, குரல் தேர்வு, கலை நிகழ்வுகள். நியூஸ் பஸ்டின் நல்லூரில் பழனி, சந்திப்போம் நல்லூரில்.
5: அனுசரணை வழங்குவது
6: ஹீரோ ஜூம் 125R சம வேலைக்காரன்.
1: ரன் சுரக்ஷா ஒரு வீதமற்ற மிக குறைந்த வட்டி வீதத்தில் 15 வரை திரும்ப செலுத்தும் வசதி.
7: அத்தியாவசிய பூசணி பதார்த்தங்கள் 24 உள்ளடங்கிய சஸ்டஜன்.
8: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது.
9: சன் கிரஷ் 500 மில்லிலிட்டர் விலை 150 ரூபாய்.
10: பிம்மல் பிளான்டேஷன், இயற்கை உணவின் புதிய தேர்வு.
11: கோல்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வனிலா ஏற்றுமதி வியாபாரத்தின் மூலம் அதிக லாபத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
12: விளையாட்டு செய்திகள்.
13: 2026 மகளிருக்கான ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரில் இந்தோனேஷியாவுடன்

0: இரவு நேரத்துல பஸ்லயோ ட்ரெயின்லயோ நாங்க டிராவல் பண்ணுவோம். இந்த டைம்ல நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். எங்களுடைய பொருட்களை நாங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த பயணத்தின் போது அறிமுகம் இல்லாதவங்களோட அதிகமா நம்பிக்கை வச்சு பழகவும் கூடாது. எங்க பாதுகாப்பு நினைவுல வச்சு நாங்க பயணிப்போம்.
1: வணக்கம் தாயகம்.
2: இப்போ நீங்க ஒரு வாகனத்தை வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த வாகனம் வந்து BYD வாகனமாக இருக்கட்டும். ஏனென்றால் BYD வாகனங்கள் தான் இப்பொழுது ட்ரெண்டிங்ல இருக்கிற வாகனங்கள்.
3: ட்ரெண்டிங் மட்டும் இல்லங்கண்ணா, நீங்க ரோட்ல சும்மா போகும்போது கவுண்ட் பண்ணி பாருங்க, அதுல அதிகமான பிராண்ட் BYD-ஆ தான் இருக்கு. நமக்கு பார்க்கும் போது எங்க பார் நம்ம வாகனம் போகுது, நம்ம வாகனம் போகுதுன்னு அந்த மைண்ட் செட் தான் வருது. நிஜமாவே அட்டகாசமான ஃபீச்சர்ஸ்ல வரக்கூடிய BYD-ஐ பொறுத்த வரைக்கும் நம்முடைய எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அது ரொம்பவே ஒரு அற்புதமான பயணமாக மாற்றக்கூடிய ஒரு திறன் கொண்டது BYD வாகனங்கள். கருசரு செயல் திட்டத்தினூடாக BYD நமக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரா நீங்க இருக்கீங்களா, ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒருத்தரா நீங்க இருக்கீங்களா, இன்னைக்கு BYD-க்கு போன் பண்ணுங்க, இது பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.
4: இங்க பாருங்க மக்களே, யாழ்ப்பாணத்துல அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு பீட்மீல நீங்க ஈஸியா போகலாம். கண்டியோ தனியா குடும்பத்தோடயோ அதுக்கேற்ற வாகனத்தை பீட்மீல தெரிவு செஞ்சு சந்தோஷமா போகலாம். பீட்மீ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க, குறைஞ்ச காசுக்கு பீட்மீல பயணம் செய்யுங்க.
5: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB 500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கை
6: உறுதியான தேர்வு.
7: லாபமாயுள்ள தரம் குறைஞ்ச வீல்ல நம் வேலையை தொடங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை கனவுல கூட காணக்கூடாது.
8: குடும்ப சந்தோஷத்தை மோசமான வீலால் வெட்ட இடமளிக்காதீர்கள். PE Plus வீல் மட்டும் வாங்குங்கள். PE Plus Advia Solutions வேலைக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது.
9: ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்பவோ பணம் பெறவோ தேவை என்றால் இருக்கவே இருக்கிறது செலன் வங்கியின் வெஸ்டர்ன் யூனியன் சேவை.
10: எந்த ஒரு பிசினஸும் ஒரு ஐடியாவாகவே ஆரம்பிக்கிறது. அந்த ஐடியாவை வெற்றிகரமான பிசினஸ் ஆகிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், SME அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை SLT Mobitel Enterprise உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் SLT Mobitel Enterprise. அழையுங்கள் 0312-381-381.
11: வீடொன்றை நிர்மாணித்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு கிடைக்க உள்ள விசேட வெற்றியை பற்றிய இந்த செய்தி. இன்று முதல் குறைந்தபட்சம் இன்சி சங்ஸ்தா சீமேந்து பைகள் 5 கொள்வனவு செய்த பில் பத்திரத்தை தெளிவாக புகைப்படம் எடுத்து வைத்திருங்கள். தினமும் 100 சீமேந்து பைகளை வெல்லும் வாய்ப்பு விரைவில். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இப்போ நீங்க உங்களினுடைய வீட்டை கட்ட போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போட வேண்டிய கம்பி மெல்பா கம்பி அப்படின்றது மறக்காதீங்க. இலங்கையில் தரமான கம்பியாக திகழ்கிறது மெல்பா கம்பி. SLS தரத்தை சரியாக பேணுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மூலப்பொருட்கள் கொண்டு சிறப்பான முறையில் தயாரிக்கப்படுகின்ற மெல்பா கம்பிகளை நீங்களும் உங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்துங்கள்.
12: குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா. 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
13: சக்தி FM பிரவுன்ஸுடன் இணைந்து தங்கமான டிராக்டருக்கு சக்தி அளிக்கவும், தங்கமான 2 கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன என்ஜினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் செப்டம்பர் 4-5 கிளிநொச்சியில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0773-457-988.
14: சலாம் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி இப்போது
15: கைவிடாத
16: நமக்கு பலம் நலம் சக்தி கொண்ட நம்ம பானம்
17: முழுமையான பாதுகாப்பிலும் நம்பிக்கையிலும் உங்களது முதலீட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்ப 100, 200 மற்றும் 300 நாள்கள் முதலீட்டு காலத்தை தெரிவு செய்து வருடத்திற்கு 11% வரையான வட்டி பரிமாணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கம்பேங்க் டிஜிட்டல் அல்லது பிளாஷ் ஆப் ஊடாக ஆரம்பிக்கப்படும் வைப்புகளுக்கு மேலதிகமாக 2.5% வட்டியை பெற்றெடுங்கள். குறைந்தபட்ச வைப்பு தொகையான 500,000 ரூபாயுடன் இன்றே ஆரம்பியுங்கள். மேலதிக விவரங்களுக்கு இன்றே அழையுங்கள். 13-16 கம்பேங்க் நிலையான வைப்புகள், வலுவான பாதுகாப்பு, தலைமுறைகளின் நம்பிக்கை.
18: சுவையை அனுபவிக்க மில்க் மை டீ ஒன்ன ட்ரை பண்ணுங்க.
15: SLT Mobitel Fiber ஆல் இப்போது உங்கள் முழு வீடும் மாறாத அதிவேகத்துடன் ஃபைபர் ஃபிட். சகர டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு நோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே உங்கள் வீட்டிலே ஃபைபர் ஃபிட் ஆக்குங்கள்.
18: சிலான் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி, இப்போது 7 மாதங்களுக்கு 11% வட்டி.
19: அருமையான மில்க் டீ சுவையை அனுபவிக்க மில்க் மை டீ ஒன்று ட்ரை பண்ணுங்க.

0: சிறப்பான தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
0: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே முத்தூட் சமூகத்தின் நம்பகமான உறுப்பினராக நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கிளை வலையமைப்பை கொண்ட ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி வழங்கும் ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் தங்கத்தின் அடைக்கு உயர்ந்த மதிப்பீட்டுடன் அதிர்ஷ்ட குறிக்கலில் 1,000,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வெல்லுங்கள்.
1: மேலும் தகவல்களுக்கு 1369 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். நிபந்தனைகள்க்குட்பட்டது.
0: அவசரப்பான தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
0: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.
2: The Motor Show 2026 September 11, 12, 13 ஆகிய திகதிகளில் BMICH-இல் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஏற்பாட்டாளர்கள் ஏசியா எக்ஸிபிஷன் அண்ட் கன்வென்ஷன்.
3: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில். மூலம் கையிலே காசு, ஒவ்வொரு நாளும் 5,00,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு. தேசிய ரத்தர் சபை
4: சிறப்பம்சங்கள் பல. ஐமா ஜென்னி
5: ஆறுகள், பள்ளத்தாக்குகள், மலைகள் அல்லது கடலால் துண்டிக்கப்பட்ட இரு பகுதிகளை இணைத்து தடையற்ற மற்றும் விரைவான போக்குவரத்து சேவையை உறுதி செய்ய பாலங்கள் இன்றியமையாதவை. எனினும் நுவர்லியா மாவட்டத்தின் அமுகமுவ பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட நோட்டன் தண்டுக்கலா கீழ்பிரிவு மக்களின் போக்குவரத்து உயிராபத்து மிக்கதாக அமைந்துள்ளது. ஆம், களனியாற்றின் பிரதான கிளையாறான கெசல்கமோயா ஊடாக உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பயணம் செய்ய வேண்டியுள்ளது அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தண்டுக்கலா கீழ் பிரிவில் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொழிலுக்காகவும் இவர்களில் 100க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் அன்றாடம் கெசல்கமோயாவை கடந்து சென்று வருகின்றனர். எனினும் ஆற்றை கடப்பதில்

0: 예수에.
1: ஒலித்தான் அந்த பாடல் ஜெயம் இசை தட்டிலிருந்து இது உங்களுக்காக கிருபேனிய வானொலியின் ஊடாக பிரியமானோடு இணைந்திருங்கள். கிருபேனிய வானொலியின் ஊடாக உங்களுக்காக இன்னும் இனிமையான பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்களும் இணைந்திருந்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.